தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜரி தடல தஜனு தஜனு தத்துமி தத்துமி தத்துனு தத்த தரித தனத